அதி எவ்வெஸ்கமை குறும குளதான வெகின்வா அழகாய் திமன் ரஸ்கலாங்க ஹே வெகிம் வா ரிசுகும் ரிசுகு தெவ்வா சிர்ராய் ஃபாலுகா எய் ஹேதகும் உளே மீஹகா தெமீஹுங்க மிசாலும் அவ்வா மிசாலி ஜெசவி எவரிங் ஹம ஹம வாணே ஹெய்ய ஹம்து ஹுரி அவ்வா ஹஷே அதி கியத்த எவரிங் குறை கின மீஹுன்னக நேங்கதே.

அதி ஷரீக்கு குல மீஹும் ஏவரின் அவ்வாஹா ஷரீக்கு குல ஃபராய்த்த திகே ஹிந்து புனானிதே அலமிங்க வெரி ரஸ்கலா கோவே மிதி பி அலமிங்க ஷரீக்குன்னு எய் இவரஸ்கலாங்க ஃபியவா அலமிங் எஃபராய்த்தக்கங் அழுக்கங்கொங் உளுனு ஃபராய்த்தகே திங் ஹமகஷ்வரும் தியபே மீஹுன்னி தொகுவெரின்னே புனே எதகெதி ஏவரென்னங் இபஸ் ரத்து குரானிதே.

விதாழ்வா நம சஹ ரஹ்மத்தும் பேரு குரவ்வா ஃபாவா ஷைத்தானாக கிபைம் துருகுரவும் எதி அல்லாஹுகே ரக்காத்திருக்கமும் எதி தன்னவாஷே.

0: எவரெங்க ஹித்தவுகையாய், எவரெங்க கம்ஃபத்தவுகையாய், எவரெங்க லோதவுகா அவ்வாஹு சிக்க ஜஸ்வாஃபாவா மீஹுன்னே, அதி எவரெண்ணி ஹம ஹாஃபில் வெகம்வா மீஹுன்னே.
1: لا جرم انهم في الاخره هم الخاسرون
0: شكنته هما كشورم اخرتغا گلنيوگموا ميهني هما ايورنني

அதி எவ்வெஸ் கமை குறும குளதான வெகின்வா அழகாய் திமன் ரஸ்கலாங்கே ஹே வெகிம் வா ரிசுகும் ரிசுகு தெவ்வா சிர்ராய் ஃபாலுகா எய் ஹேதகும் உளே மீஹகா தெமீஹுங்கே மிசாலும் அவ்வோ மிசாலி ஜெசவி எவரிங் ஹம ஹம வாணே ஹெய்ய ஹம்து ஹுரி அவ்வோ ஹஷே அதி கியத்த எவரிங் குரே கின மீஹுன்னக நேங்கெதே.

அதி ஷரீக்கு குல மீஹும் ஏவரிங் அவ்வாஹா ஷரீக்கு குல ஃபராய்த்த திகே ஹிந்து புனானிதே அலமிங்கு வெரி ரஸ்கலா கோவே மிதி பி அலமிங்க ஷரீக்குன்னே எய் இவரஸ்கலாங்க ஃபியவா அலமிங் எஃபராய்த்தக்கங் அழுக்கங்கொங் உளுனு ஃபராய்த்தகே திங் ஹமகஷ்வரும் தியபே மீஹுன்னி தொகுவெரின்னே புனே எதகெதி ஏவரென்னங் இபஸ் ரத்து குரானிதே.

அல்லாஹு இராத குரவி நம எங் உம்மத்தை கம்கா தியபாமீஹுன் லவ்வா ஃபீஸ் கங் கஷவரே எஹ நெக்கமக்கு எகலாங்க இராத குரவ்வா மீஹக்கு மகு ஃபுரத்தவத்தே அதி எகலாங்க இராத குரவ்வா மீஹக தெது மகு தக்கவத்தே அதி தியபாமீஹும் அமல் கொம் உளுணு கந்தகா மெது தியபாமீஹுன்னா சுவால் குரவ்வா ஹொஷிகங் கஷவரே.

தேசுவி கீர்த்து கூறுவான். மெஹர்கடின் திங்கடி திரிஸ் ஃபஸ்ட் மினிட் மீ திவிஹிராஜி கடு திவிஹிராஜி கடு தேமிகடி கால்கொமே குறைகின்றானி இதயத்துக்கு மக்

0: மிஹார் அமது குரம் வணி நிம்மாஃபே மிஹாத்தனா ரஷ்யாவின் வரப்பட கெத்திரிக்கம் இஷ்தியார் கொப்பவே மிஹிங்கமும் தாஹா கமிக தெரியகா யூக்ரைன் ஃபராத்தும் எப்போ ஃபோனுவாதா தஃபா தேக்கி எட்ரோன் தங் எட்ரோன் தங் கொஸ் வர துரபெசே ஹமதா தே முந்தே மோஸ்கோ எம் தாதி ஃபாக்கும் வே ட்ரோனும் ஹமதா தீஃபா அதி ரஷ்யாக்கு கசானங் ஹமதா தீஃபவே தென் மிகுத்த கங்கம் ஹிங்கமும் தாயருகா வரக்கின கங்கம் மிகம் தெரியகா ஃபாஹா குரவிகின் தாக்கமுகா மிஹார் மிகுதி ரஷ்யாக்கு ஃபராத்தும் பயான் கொஃபே ஃபேகுதும் ரஷ்யாகே பேங்குதக்கங்க மாஸ்கோ மிஹாரு ட்ரோனும் ஹமலா தினுமா மசக்கே குரமும் தாத்தீவே மீ மிகம உஃபதிஃபா வா வரப்போட ஹாஸ்கமேத்துக ரஷ்யாவின் வே கன் சிஃபகோ ஃபெஹெங்கோ மிஹா ரஷ்யா நிம்மா ஃபுவே ரஷ்யாக்கு மிகுனா ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹிமாய குருமட்டக்கா பேங்கு தகுக திபே மோசஃபுன்னா ட்ரோன் தக்கா பேகுதும் தமிழின் தினும் அது ஏ ரேடா சிஸ்டம் தப்பேனும் குக்கிங் ஏ ட்ரெக் குரான கொத்தா அது ஹமலதி ட்ரோன் தான் வட்டாதான கொத்துக்கு தமிழின் தம்மிஹா ரஷ்யாகே ரஷ்யா பேங்கிங் தாயராக மசே குராஹம மோசஃபுண்ண தேமுங்க பதே அது பக்கி பக்கி டீம் த ஹாசகுத்தே தமிழின் கொக்கேம் பேங்கு தகுக ஏ பாரத ருக்ருவாதம் மிஹார் மசே குரம் மதி ரஷ்யா பராத்து நிம்மா ஏய் ஃபினான்ஷியல் மத மாலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹிமாய குருமட்டக அழா ஃபியவளே கொத்துகா ஏ பராத்தம் ஏ தமிழின் த தினமும் தெங் மோசஃபுண்ணங் எங்கேனே ட்ரோன் தங் ஏ அன்னகமா அன்ன திமாலா ஆதி ஏ ட்ரெக் கொக்கிங் எங் ஹமல் தி ரத்து ஹமலா தினமுக காபில் மிஹார் பேங்கு தகுக உஃபெது மட்டக ரஷ்யா பராத்து மிஹார் மியோதி ஏகங்கங் ஏகோத நிம்மா ஃபதெங் இங்கே என்ன மீ ட்ரோன் தாக்கி மீ ஹமதெங் யூக்ரைன் ஹம ஹூரிஃபம் தாதி ஃபஹம் தாதி ஃபசே மகும் உஃபிதேச்ச விஷ்ணு யூக்ரைனுக்கு ஃபத காபில்கம் வர குடையிருகா மீ கங்கம் குரூமுக ஜெர்மன் விலாத்தா அதி ஃபிரான்சிஸ் விலாத்தா இங்கிலீஷ் விலாத்துக்கு வர நுபே தவரே வாக்கமுக ரஷ்யாக்கு ஃபராத்தும் வே பயாங்க ஃபாதி ரஷ்யா ரஷ்யாயா மீ ட்ரோன் தம் உஃபத்தம் உண்டா கொவ்வஸ் வர ரங்களம் இங்கேக்கம் அவ்வஸ் வே பயாங்க ஃபேகுதும் ஜெர்மன் விலாத்துக்கு ஹதாஃபா தஃபாத் இக்கிக்கு கார்ஹானா தவுக யூக்ரைனுக்கு மறுக்கா ஜஹா மீ ட்ரோன் தங் உஃபத்தா ரஷ்யாயிங் ஏதாக்கி ஃபோர் கொத்தே நீ கமக வெஸ்வே பயாங்கொஃபும் மிதாதி பாக்கும் ஃபஸ்ட் ஹாஸ் ட்ரோன் உஃபத்தா யூக்ரைன் ஃபோர் கொத்தி ஃபோ வாயருகா எஃபத தன் ரஷ்யாயிங் எங்கே தீவே மிஃபத கங்கம் மா படம் இத்துருவிகிந்தா கமக ரஷ்யாக்கு ஃபராத்தும் ஜெர்மன் விலாத்துக்கு எத்தரேகி தந்தரங் ஹமலதி ஏ கார்ஹானா தன் நத்தாதம் ஃபஸ்ட் நுஜேன கமக வெஸ் ரஷ்யாக்கு ஃபராத்தும் வே இன்சாராய்க்கு எக்கங் எகுத பயாங்கொஃபா எஹெங்க மிஹிங்கமும் தாஹ கமிக்கா வர பொடதி மசல் தஃபாஹ குறைவு தாக்கமுக இங்கே மிதனி அமெரிக்கா ரஷ்யா தேவெந்து ஹிங்கமும் தா வாத கொத்துகம் யூக்ரைனுக்கு மசல் வச்சு மிகங்கம் மிகத்துக்கு தே மிக அண்ணாத்தி அது அமெரிக்காக்கு ஹத்தியார்த்தம் விலாத்து கவனத்துக்கும் கணிஃப யூக்ரைன் ஃபோர் கொத்தே மிஹார் மியோதி நிம்மா ஹம அமலி குத்தும் எமசக்கே ஃபஷாஃப மிஹம் மிகம் ஒத்துமும் வெஸ் மிஹுரிஹா கமக்கு தெரியக அமெரிக்காக்கு வெஸ் வர பொட பேருமே ஒத்தி தீவே ஃபராத்துக்கு தேமெதுக்கு ஹிங்கம் வாத யூக்ரைன் ஹங்குராமாக தெரியகவெஸ் ஏ வர பொடுத்தங் இத்துரு விதானிக்கமுக ஃபாஹா குறைவுகெங் மீ தனி
1: யூக்ரைன் ஹங்குராமாக வாஹ கொள்மே தக்காரு யூக்ரைனும் ரஷ்யா ஹங்குராம குருமுக எவ்வெஸ் விஷ்ணு நுகெங்குளே ஒவ்வா எவ்வெஸ் பேணுமே நெத்தி ரஷ்யா சிஃபை யூக்ரைன் அராகத்தி கம தெ மீ விலாத்துக இத்திஹாத் கவுமத்தகு மி துஹமத் குரமுன் தாக்கமே மிக்க மிக்கமுக கிஹாவரி ஹகிகத்தெங் வவேதோ
0: யூக்ரைனுங்க எவ்வஸ் கமே நுக்கோங் ஒவ்வா ஹம கொல்லி கொத்தக்கா ஃபெஹிகெந்தி ஹங்குராமே நூமி ஹங்குராமே கி எங்கோட அண்ணவான யூக்ரைன் ஹங்குராம ஃபெஷிகெங் மீ தீய தீ உங்க தெரிய கவெஸ் விலாத்து கவனத்தக்கும் அமல் குரம் வைபஸ் ஹதா ஹுவே ரஷ்யா ஆயக்கோ அது யூக்ரைன் வெஸ் ஹிமனாகிங் கலெக்டிவ் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் உஃபிது உங்க வெஸ் குறிய பதாக்கம் கவானமா யூரோப்க்கு ஃபராத்தும் மிமசல் ஹல்லு குருமட்டக்கா வெவுன எப்பசுமா யூக்ரைனுக்கு ஃபராத்தும் வர பட ஹிலாஃப் எஃப் வாக்கமுக ஹகீகத்துக்கு மிகங்கம் ஃபெஷிகிங் அவங்க ஸ்வாஹா குறைங்க வதே தேஹாஸ் தேரோனாருங்க டிசம்பர் முகக்கு தெரியக யூக்ரைனுக்கு ஏருகோ சர்க்கார் விக்டர் யனுகோவிச்க்கு சர்க்கார் பதில் கொள்ளு மட்டக்கா ஹிங்குன் தஃபாத் வைக்கி பாகை ஹரக்காத்தவுக்கு தெரியங் எத்தெரிய கிரவுணும் இங்கிலாபக்கும் ஏனாக வெறிக்கம் பதில் கொள்ளாஃப் வா தீவே மிகம் குருமுக அடிகுவஸ் அமெரிக்கா ஒத்துமும் மீ ஏர்வஸ் அமெரிக்கா ரஷ்யா அதேமே ஹிங்கமுங்க வரப்படுவோம் அதே குத்துக ஏகம் கம்மணி ஃபாஹா குறைஃபா நத்தீஜா குத்தும் எனக்கு வச்சுக்கே வெறிக்கம் பதில் ஃபஹு தேம் ஃபாஹா குறைவுகள் தியை யூரோப்பியன் யூனியன் நா குழுமா அதி அஸ்கரி விலாத்து கவனத்தோக்கு அஸ்கரி எஹி திருக்கங் ஹோதுமாய் ஃபத கங்கமுகா வர புடம் யூக்ரைன் ஹரக்கா தெரிவாம் ஃபிஷிகங் எஹெங்கமும் ரஷ்யாக்கு ஃபராத்தும் ஹம சீதா ரைஸ் புட்டின் ஏகங்கங் உங்களுக்கு துணியே கவனத்தக்க வர்றங்கள பயங்கொத்தேவும் விதாலு ஃபுவே யூக்ரைன் நேட்டோக்கு மெம்பர் கோமக்கங் ஹதா அதி உங்களுக்கு துணியேகே எக்ஸோதி பிளோக்கு தெரியா யூ

காக்கு மே மெசேஜ் குரணும். ஓ அருஹாம் கீக்கே தம்மி பொண்ணணி உஃபந்துவோகே ஹேயோய் துந்தர் அபதுவெஸ் ஹேயோ சிஹத்தகா குரியரும் மின்வர் குரேவுமா துவா குர குளன் நுகெருணி நீஹெக்கே ஆம்பே வேமு அருஹாம கண்ணேங்கே தாதிவெஸ் புணம் வீதா நுகெரேன புணாக்க ஏன கேத்து காதிவி சாண்ணம் மகாமெங் ஒத்தியே கண்ணேங்க ஏறு காப்பாத்து தவக்கியான எம்பிகினே கியலவையக்கி